0: கடக்காத்த கேல சொதக்காம தகடாத்த மண்ட பீ காம்பு தகடாத்த மண்ட பீ காம்பு வகசியும் ஹத்திலை மூட்டு தகடாத்த பௌரம் கவட்டு கணேச மாதா புத்திர சாவா தியாச பார்வதீதா
1: தியாச பார்வதீதா
0: அன்னகிரிஜாத்மஜ ஹாத்தின் பனவலா.